ஆமத்தில் உமிழ்த்தேன் தாச்சி சிச்சினா வளர்ந்தார் ஊர் மாதால் கொண்டு மறைக்கே மறைந்தேன் ஒழுமை ஒழு ஒழுரா மறக்க பொருட்டு வந்துடுவோம் மறா சிச்சினா மறக்க பெறுவாள்